0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் விதமாக அமைந்த ஒரு உத்வேக பாடல் இது. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ஜெய் பீம் என்ற திரைப்படத்தில் ராஜமுருகன் எழுதிய பாடல் வரிகளுக்கு சீன் ரோல்டன் இசையமைத்து பிரதீப் குமார் பாடிய பாடல் இது. காணாமல் போன தனது கணவரை தேடி அலையும் ஒரு பழங்குடியின பெண்ணுக்கும் அவளுக்காக வழக்காடும் வழக்கறிஞருக்கும் இடையே உள்ள நம்பிக்கையையும் ஆறுதலையும் இப்பாடல் அழகாக விவரிக்கிறது. பாடலின் அழகை கேட்டு மகிழுங்கள்.

0: ആഘോഷിക്കൂ, ആനന്ദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உம்பேற சொல்லும் ரோசாப்பூ, காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. காதலின் மென்மையையும் பிரிவு தரும் ஏக்கத்தையும், காதலியே உலகம் என்ற பரவசத்தையும் அழகாக உணர்த்தும் காலத்தால் அழியாத காதல் கீதம். ஆர் ரவிசங்கரின் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜகுமார் இசையில் ஹரிஹரன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். சூரிய வம்சத்துக்காக பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
1: നേയർകളെ, റേഡിയോ സാന്ത്വനം 90.4 അലവരിസിയിൽ ഒലിപരപ്പും ഇന്നിസൈ നിഘഴ്ചിയின் അടുത്ത പാടലിൽ മീണ്ടും சந்திப்போம். மதுரை மாநகரின் சிறப்பையும் வைகை நதியின் அழகையும் காதலின் உணர்வுகளோடு இணைந்து மிக நேர்த்தியாக அமைந்திருக்கும் இந்த பாடல். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேய்கின்றது பொன் மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகளை SB பாலசுப்ரமணியம், பி சுஷீலா மற்றும் மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய இனிமையான பாடல் இது. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் என் எண்ணம். அருமையான பாடல் வரிகளை கேட்டு ரசிப்போமா? இதோ உங்களுக்காக.

0: You are tuned into your favorite radio station, Radio Santhanam 90.4 FM, keeping you company all day.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில். இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. உலகம் எங்க காற்றோ தீபமோ அணைந்தாலும் காதலின் மூச்சு காற்றும் காதலியின் ஜீவனும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது இப்பாடல் வரிகள். ப. விஜயின் வரிகளுக்கு சிற்பி இசையில் உன்னி மேனன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னை நினைத்து. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: സാന്ത്വനം 90.4 FM കൊല്ലത്തിന്റെ സ്വന്തം കമ്മ്യൂണിറ്റി റേഡിയോ, നാടിന്റെ ശബ്ദം, ഹൃദയത്തിന്റെ താളം.
1: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். காதலின் தீவிரத்தையும் ஏக்கத்தையும் மிக ஆழமாக வெளிப்படுத்தும் பாடல் இது. உசிரே போகுதே, உசிரே போகுதே, உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையிலே. ஓ மாமன் தவிக்கிறேன், மணிப்பிச்ச கேட்கிறேன், மனசத்தாடி என் மணிக்குயிலே. ராவணன் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏ.ஆர். ரகுமான் இசையில், கார்த்திக் மற்றும் ஏ.

ஏ.ஆர். ரகுமான் பாடிய மிக பிரபலமான பாடல் இது. தனக்கு உரிமையில்லாத ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்ளும் ஒருவனின் இதய வலியையும் இப்பாடல் அற்புதமாக விவரிக்கிறது. தேக்குமரக்காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி உசனம் சிறுசுதான், ஒரு தீக்குச்சி விழுந்து புடிக்குதடி, கரும் தேக்குமரக்காடு வெடிக்குதடி. என்ன அருமையான வரிகள், கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.

ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் விதமாக அமைந்த ஒரு உத்வேக பாடல் இது. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ஜெய் பீம் என்ற திரைப்படத்தில் ராஜமுருகன் எழுதிய பாடல் வரிகளுக்கு சீன் ரோல்டன் இசையமைத்து பிரதீப் குமார் பாடிய பாடல் இது. காணாமல் போன தனது கணவரை தேடி அலையும் ஒரு பழங்குடியின பெண்ணுக்கும் அவளுக்காக வழக்காடும் வழக்கறிஞருக்கும் இடையே உள்ள நம்பிக்கையையும் ஆறுதலையும் இப்பாடல் அழகாக விவரிக்கிறது. பாடலின் அழகை கேட்டு மகிழுங்கள்.

0: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്ത് പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உம்பேற சொல்லும் ரோசாப்பூ, காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. காதலின் மென்மையையும் பிரிவு தரும் ஏக்கத்தையும், காதலியே உலகம் என்ற பரவசத்தையும் அழகாக உணர்த்தும் காலத்தால் அழியாத காதல் கீதம். ஆர். ரவிசங்கரின் வரிகளுக்கு எஸ். ஏ. ராஜகுமார் இசையில் ஹரிஹரன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். சூரிய வம்சத்துக்காக பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: Vika with Rhythm of Success. Your dream, your moment. Your station, Radio Santhunam 90.4 FM. Stay tuned.
1: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். மதுரை மாநகரின் சிறப்பையும் வைகை நதியின் அழகையும் காதலின் உணர்வுகளோடு இணைந்து மிக நேர்த்தியாக அமைந்திருக்கும் இந்த பாடல். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேய்கின்றது பொன் மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகளை SB பாலசுப்ரமணியம், பி சுஷீலா மற்றும் மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய இனிமையான பாடல் இது. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் என் எண்ணம். அருமையான பாடல் வரிகளை கேட்டு ரசிப்போமா? இதோ உங்களுக்காக.

0: Music with Radio Sandvanam 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில். இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. உலகம் எங்க காற்றோ தீபமோ அணைந்தாலும் காதலின் மூச்சு காற்றும் காதலியின் ஜீவனும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது இப்பாடல் வரிகள். ப விஜயின் வரிகளுக்கு சிற்பி இசையில் உன்னி மேனன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னை நினைத்து. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். காதலின் தீவிரத்தையும் ஏக்கத்தையும் மிக ஆழமாக வெளிப்படுத்தும் பாடல் இது. உசிரே போகுதே, உசிரே போகுதே, உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையிலே. ஓ மாமன் தவிக்கிறேன், மணிப்பிச்ச கேட்கிறேன், மனசத்தாடி என் மணிக்குயிலே. ராவணன் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏஆர் ரகுமான் இசையில் கார்த்திக் மற்றும் ஏஆர் ரகுமான் பாடிய மிக பிரபலமான பாடல் இது. தனக்கு உரிமையில்லாத ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்ளும் ஒருவனின் இதய வலியையும் இப்பாடல் அற்புதமாக விவரிக்கிறது. தேக்குமரக்காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி உசனம் சிறுசுதான், ஒரு தீக்குச்சி விழுந்து புடிக்குதடி, கரும் தேக்குமரக்காடு வெடிக்குதடி, என்ன அருமையான வரிகள், கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.